திருப்பூர் நோஸ் காப்பிட்டு உங்கள் ஹேகனிக ப்ரோக்ராம் மேட்டர்ஸ் ஆஃப் த ஹார்ட் பாருங்களா. யோ யாகனிக மெசேஜ்னா இபாஷிடா பத்தாவ் இபாஷிடா பத்தாவ் யோங்கும் நீக ஜன்மியர் பக்கமென் பட் ப பங்கார் எஃபி கொங் கொங் டோரா நான் டங் திரைக்கம் நான் யோ ஸ்னோ படன் மஃபி நல்லா ஸ்னப் ஷுவா எஃபி மின்தா நான் சத்ரை கம் பியங் பட் சசி பங் ஹகஜிங் எம் கஜோங்க hagajing em kajing sham jing yat lenti jong a em kong kong ki don bet a ki ki brew ne ki ba yeng ba sam ki ba krensiat yanga ladang a snow day ba siat yeki ngaru nga krensiat lang yeki khnang ba kin a snow tho lam ken yela de ladaka jing kren jong ki kam kta ya nu yu nu ne yanga nga snap bet ngam ong aa hira yeki bashida de bashida yes teng teng phi hap hi ba phin yeng ba phin take a stand mo namar ka judon ka jing ong ka bo ong ba manu manu ki batan ya phi de tang ma phi hi bala ban control ya ka jing em gal jong phim dan manu manu pat ban control ya ka jing em ka jong phi de te teng teng don come hi ban yeng ban take a stand na ka ban tar jong the all right kani ko ik message ko ong kemne ke janmir besuk ba kemani baro mo ngala ju shamteng ya kani ke jingken no bat ke jingkran parshi shapang jonga henre ngam ju ong e ne pin phai nya henre nga shu ngap bet na marka ktin uble ko ong ba ka kam ka ba ngile ka sawa kam jam ban ya ka ktin kublei shibun manga i Esther shut up na sat sning kublei kublei shibun i phihang tu but baro ki bas ngap ya ka ni ka station kublei shibun ya ini i Esther yes ka phi o hang ni ka kam among and puli biang ko ngom ni ba ka kam ka bangile ka kam jam ban ya kaktin nei banya ka ktin yes apshang anda pulih biang ka khas a yes ka kam ka bangile ka sawa kam jam banya ka ktin ka ba ngikren yes action speaks louder than words kata ka day e ti teng teng ru hoi meneng ong phi bangi devan take a stand but sometimes